அண்ணன் பிச்சையில் பிச்சுட்டு மூணுப்பான் மட்டுட்டா கூச்சப்பான் கூட்டாங்கோ தன் உக்காஞ்சிருந்தாக்கான் பல கூச்சப்பா சிங்கோ கூடாங்க ஏஜி ஆச்சு கூச்சப்பாங்க பாம்ப காஞ்சேனாக்கா சிங்காஞ்சிட்டு புட்கா குள்ளி பாம் பாத்தாரங்கா ஹைஸ்கேங்கி இன்று பாலோ தன்னா வாங்கத்தாக்கும் அண்ணன் நின்று கூச்சப்பா இன்று புட்டு பாலும் தார வாங்கப்பா ஏஜி ஆச்சு இன்றும் பா வாழ்த்தா கூச்சப்பா காஞ்சேனாக்கா பாலோ வாங்காந்து நான் அதை கூச்சப்பா சுட்டாங்க இன்றோக்கு புட்கா உழறங்க அலுவலர்க்கும் யாச்சி ஆச்சு பாம்பட்டுட்டா உள்ளோ காஞ்சினி கொள்ளேன்மா அழகா கூலன்பா புட்கா ஏப்னாருக்கும் கொஞ்சப்பா கொஞ்சப்பட்டுட்டாங்க இன்றோ ஜிங்கோ மூக்குறிங்க பாம்பா சுட்டாக்கு ஏப்னாக்குங்க நாங்கள் நீ ஜிங்கோ பாம்பா டுட்டா உள்ளோ காஞ்சினி நாங்கள் நீ தன்னோட சைப்பு குள்ளினி நாங்கள் நீ தன் பிக்க உயாகினான் குறைபல்லன் ஜூக்கராங்கும் கிளைன் நீலம் நீச்சம் உண்டு பல்லி மயக்கு பாம்பூட்டாங்கும் கல்குனி நான் இன்று பல்லல் பாச்சிங்கோடு இன்று புட்கா உழமில்லான் பண்ண பாம்பா டூட்டாங்கும் பண்ணதான் கேங்கலஞ்சினான் கூறா நினைச்சார இன்று பல்லல் பாய் வாங்கத்தாக்கும் சர்வீஸ் பிஃபாருங்க ஹாலாஜி வாங்கன் பல்லு தானா பாம்பா டூட்டங்கும் கண்ணி வாங்கத்தாக்கும் சிங்கம் இன்று கூறா தர பண்ணதர் வாங்க பாய் பல்லு தானால் தானா வாங்கிற தூக்கிறாங்க கூறாதார வாங்கானே கூற வாங்கிற உயாருங்கதாக்கும் கூறாதார வாங்கானே சிங்கம் கூச்சப்பா டூட்டாக்கு குள்ளு அலுமலாய் கூற புரியன்பா ஆணுக்கு கூச்சப்பா டூட்டாக்கும் ஆயினே நாங்கள் அந்த பல்ல மூணு அலுமலாளுக்கு பாம்பார் பல்ல இணைந்தாக்கும் புக்குள்ளாருங்கதாக்கும் இன்னும் குழு ஆன பற்றி மைக்கே கம்ப்ளைண்ட் சர்வீஸ் அங்கே வாங்கப்பேன் நாங்கள் அந்த ஃப்ரீ பண்ணதை குள்ளையில் பாய் உழை டூட்டாக்கும் பண்ண குள்ளினி யாஜி ஆச்சு பாம்பா டூட்டாக்கும் குள்ளினி பண்ண அண்ணன் புள்ளி ஆஸ்திரேலியன் கம்பெனிங்க புள்ளிகள் மஞ்சள் பாய் ஆலாஜி வாங்கானி நர்சிங் ஹேம்ஸ் ஹங்கேஸ் கமர்ஸ் ஹெச்ஐசிசி சர்வீஸில் குள்ளும் டிங்கன் இன்று மூட்பா நான் சர்வீஸ் இன்று இப்போ மெஞ்சினி முண்டை பாம்பை மெஞ்சினி முண்டை சிங்களோட மூட்பா சர்வீஸ் புள்ளி கம்பெனிக்கு மெஞ்சினு பாலோ தானா தேப்பில்லா அண்ணன் இன்றோ ஏப்னால் பாய் யாதி யாதி பாம்பா காஞ்சினி இன்றோ ஏப்னா ஜாக்கு குறை வாங்குறான் உயிரான் நீதி தான் அண்ணன் குறை நாக்கு ஜாக்கு பண்ணல் பே முன்னு வாங்குறான் சுக்கராங்க ஜாக்கும் சுங்கு பல்லஞ்சாக்கும் பாம்பா அண்ணன் வாங்க பாய் முன்றோ இன்றோ தானா ஏப்னால் பாய் இன்றோ அண்ணன் குறை பண்ணத செல்ல பண்ணங்க வாங்க பாய் லேட வாழ்க்கை துணி அண்ணன் குறை இயந்தாக்கும் முன்றா இன்று நிலங்க இன்று நான் அண்ணன் வாங்கினங்க அண்ணன் இன்றோ நான் குள்ளேல்கோ முன்னு குள்ளேல்கோ யாஜி அது இன்றோ பல்ல ஏப்ளோஞ்சாக்கும் திங்கா இன்றோ மூக்கு நெஞ்சுயா இன்னும் இன்றுப்பா தாக்குஞ்சாக்கும் பல்ல ஆளாச்சி முறை திங்கா இன்றோ பல்ல உயா குள்ளே கூறா பண்ண தர வாங்கதாக்கும் பல்ல கொஞ்சப்போ ஆல்டேல்கோ இன்றோ நான் வாங்காரன் கொஞ்சாக்கும் கொள்ளேன் மழ கொள்ளன் பார் புட்க ஏப்னாருக்கும் அவங்கள இன்றுப்போ வாழ்த்தார் மால் பெற்றுட்டா கொள்வன் பம்ப கஞ்சனிங் ஹெல்த் கேர் கிளினிக் ஸ்டாஃப் முண்டா ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ணன்னா கூறாதரான் இன்றும் அண்ணன் ரிங்கம்மா ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட் ஸ்கீமுங்க நம்பர் நாங்காதாங்க 1-800-550-552 நம்பர் பண்ணது பிறகு 1-800-550-552 குழு இன்றும் அண்ணன் இந்த நினைக்கணும் ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட்ஸ் .gov.au